0: வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
1: எல்லா நாளும் நல்ல நாளே, so have a good day.
2: அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
3: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பா ரோட். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639390.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.

0: கூடிய மழையை நீங்க இன்று எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். ஆரோக்கிய குறிப்புல இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க ரவி?
1: சஜினி, நேத்து நான் உடற்பயிற்சி கூடத்துல இருந்தப்ப அற்புதமான பண்பை பார்த்தேன். ஒரு குடும்பம், அம்மா மகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய பாட்டி, மூன்று தலைமுறையும் ஒன்னா சேர்ந்து உடற்பயிற்சி செஞ்சாங்க. நம்பவே இல்ல தெரியுமா, ஏன்னா அவங்க மூணு பேரும் பார்க்க இளமையா இருக்காங்க. அப்ப நான் அந்த பாட்டி கிட்ட தான் முதல்ல பேசினேன். அவங்கதான் வந்து பேசினாங்க, இந்த மாதிரி வானொலி கேப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், யார் இது, உங்களுடைய தெரிஞ்சவங்களா? ஓ, இதனுடைய மக, அது அவங்களுடைய மக. நான் சொன்னேன், இருங்க இருங்க, நீங்க மூணு தலைமுறை ஒன்னா ஜிம் பண்றீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, ஆமா, இது என்ன உங்களுக்கு ஆச்சரியம்னு. நான் சொன்னேன், இது ஒரு பெரிய அற்புதமான பண்பு.
0: ஆமா,
1: எப்படி ஒன்னா சேர்ந்து சமைக்கிறது, ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது ஒரு பழக்கம் வச்சிருக்குமோ, ஏன் ஒன்னா சேர்ந்து உடற்பயிற்சி செய்ய மாட்டோம்?
0: ஒன்னா சேர்ந்து நம்ம உடற்பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு வந்து இன்னும் சந்தோஷமா இருக்கும், மற்றவர்கள் வந்து நமக்கு இன்னும் ஊக்குவிப்பு தர்ற மாதிரியும் இருக்கும்.
1: நிச்சயமா குடும்ப பிணைப்புக்கும் அதிகரிக்கும், மனசுட்டு பேசலாம், மனசு லேசாகும், உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். செய்து பாருங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த

0: பிட்சா ஹட்டின் சீசி 7 டூரியன் பிட்சா. சாதாரண அளவு பிட்சா 16.90 காசு மட்டும்தான்.
1: உறவுக்கு பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோடு சேர்த்து சாப்பிட்டால் ருசியோ ருசி. தேசிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பிட்சாஸ் அதோடு 3 இதர உணவு வகைகள். பிட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பிட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
2: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?
3: தங்கமாக நின்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தா
2: தங்கத்தால உங்களுடைய அன்பான உங்களை ஜோடிக்கணுமா? தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல. தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.